0: ராய்
1: ஹஜூர்தே
2: ஒன் மோர் டைம்
1: சாதி மேரு திதிலாய் பண்ணே ஹை யோ தீஸ்மா பாயிலே அப்னே பசினா பேசேர திதிலாய் கோசி லைதின் சா வனேர ஆமானி பூடோ ஹுன லாக்னு போ பாலாய் அப்னு பசினா நபேச்னு வந்தே அவ சோராலே அப்னே பசினா பேசேர பாலாய் பால்ச பர்கேர ஆவுச வந்தே ஹை பதோ 6 கதே